0: ரைட், விலாவ ஹவுஸ் பஹாய் வினாடி ஹதலி சாயாய் அம்மோ விலாவ யான இக்மன் அனேத ரைட் மம்மி ஓட மதக் கரன்ன ஹதன்னி அபிட அலுதெங் யாக் ஹதனோன மேக சஹன் வெதகத் கதாவக் முகத கிதர லஸ்ஸன்ட தியாகன்ன நான் கிதர சிவிலிம கன கபாரக் நிமே தஹ பாரக்வத் ஹிதன் ஓன நேத ஹபை யுனாட தென் கலர் ஆஃப் ஸ்ட்ரிப் சீலிங் ஷீட் எக தான கட்டி நான் தன்னவா ஐதிங் ஹிதன்ன தேயன்னே கிதர லஸ்ஸன்ட தியாகன்ன நான் மேக தமை கிதரட கலபென ஹரியட ஹரியன சீலிங் ஷீட் எக முகத நேச்சுரல் வுட் லுக் எகக் கிக் கிதரட கலபென வர்ண கரணாவகின் என நிசா கலர் ஆஃப் ஸ்ட்ரிப் சீலிங் ஷீட் எக குட கட்டிய மிலதி கன்னவா அனித் எக தமை ஹெமோம தன்ன கதாவ மேக ஏவில்லா வசர பஹக வகக்கீமக் ஹம்ப வென எகம ஷீட் எகனே மதுபிடி திந்தாலே
1: சிந்துவகடையான்னாதான்னே ஹவுச பகாய் வினாடி பணகாய் தேன்.

மந்தாரம் ரே வித் தரங்கா. ஆதரேட உப்புமா அமட்டது ஆசு தடுத்து எனக்கா அத்தி நல்ல நான் ஹீன மேவுவத் ஏ ஹித திப்ப வென தனக்கு கேல தனகத்தம மன் தனகத்த ஆதரே கியான முகாத்த கேலா மகே நாம கியான்னைப்பா ඒ හිත තිබෙ වෙන තැනක කියලා දැනගත්තම මම දැනගත්ත ආදරේ කියන මොකද්ද කියලා.